0: قال رسول الله صلى الله عليه وسلم ما ملأ آدمي وعاء شرا من بطنه فإذا كان لا محالة فاعلا فثلث لطعامه وثلث لشرابه وثلث لنفسه رواه الترمذي
1: மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவிய எமீஹெக்க பண்டபுரே நுபா கம்பாரே ஆதமுகே தரியா புரா கமுகே நுவையே ஃபஹ கொம்மெஹெங் கினாங் காம் வெஜ்ஜனம ஃபஹ ஏனா கேவும திம்பா குள எப்பயே அதி ஏனாகே புய்ம திம்பா குள எப்பயே அதி ஏனா நேவாலும திம்பா குள எப்பயே எபஹி பண்டபுரிகே நேவாலும தத்திவா வர கேவுமாய் புய்ங் கினனு குராஷ
2: ಮೀ ದಿವೆ ರಾಜ್ಯಗಳು ಬಾರಗಡಿ ಬಾರ ಮಿನಿಟ್ ಕಮಿಗೆನಿಸ್ತೀನಿ ಮೇದಿಗೆ ಮೆಂದುರು ನಮಾದ್ ಹೋಗುತ್ತಿಗೆ ಬಂಗಿಯಾ ಬಂಗಿದ್ವಾ
3: ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹ್

விதாழ்வி அமகஷ்வரும் திமங்கலேகு ஃபானு கஸ்து குரவ்வனி திமங்கலேகு ஃபானுகே மிதிப்பெவி தேங்கெந்தரி கம்பலும் குரே எத்தரி கம்பல கலேகு ஃபானா கேவென் கொத்தெவு மச்சு அங்கஹரு வந்தி திமங்கலேகு ஃபானா ஹைதும கொத்தெவும் ஷருத்துக மதின்னு ஃபஹே திஹ அஹரு கலேகு ஃபானு ஹம குரவ்வாஃபி நம எய் கலேகு ஃபானுகே ஹேஃபுழுக்கமே அதி கலேகு ஃபானம் உந்தகு குராக திமன் நேதுமே அவ்வாஹ் இராத குரவிய திமன்னாயி சாலிஹங்க தெரிவா மிஹிக்கம் கலேகு ஃபான் திக்வடா கண்ணவானுவே.

0: பெனல்டரி அதிகமாக லேஃப் கூறியங்க எழுதி போகலாம். கொன்ட்ரோ கொல்லா சுக்ரோவ் ஃபாத்த ஜேலா தங்களோட ஃபாத்த ஒரு குணத்திலேயே ஜஸ்ட் அது போனேன். கொன்ட்ரோ என்ன பெனல்டரி அதிகமாக அருமத்தின் தேவத்தை கோஸ் பேர் வைத்துருவோத்து ஹத்தர் மேட்டு தீபத்தி ஹத்தர் மேட்டு மிஹார் ஹமேட்டு தீபத்தி ஹமேட்டு ஹத்தர் மேட்டு மிஹார் குலேஃப் போச்சுவல் தீந்தாண்டு ஜாஃப் உஸ்பெகஸ்தான் கதாட்ட நினச்சு போச்சுவல் குளுந்தரி உஸ்பெகஸ்தான் ஹாஃப்தரே மாபடஸ் ஃபாத்த தீபி வேகாய வேகா குரிய மெண்டேஸ் ஹாஃப்கி மெதிங்ஹாசம் ஒரு ஃபன் கசன் சர்க்கல் கேரியும் வேகாய தீம்பளம் மெத்திரையும் கொண்டு வரத்தவங்களோட ஃபெயில் போல் அத்தனை ஃபாத்த ஜெயிலி வீட்டினியா வீட்டின் எஃபாடி பதா குல் அனுஃபலா தனிமத்தின் பிளேட்டு மாதிரி குளுந்திரி போல் அத்தனை கூடிய வேகாஸ் பிளேட்டு ஃபுரோலா அது போல் ஃபாரு திஃபா கொஃபி ஏரியா தெரியும் ஃபாத்தும் அத்லாஃப் கேன்சலோ அத்லாஃப் டீம் கொடுத்தேன் கூட நகாதி போல் கோல் தெரியா கேரி ஃபெனர்ஜி பெனல்ட்டி ஏரியா தெரியும் ஃபெனர்ஜி ஃபேக் கொடுத்தேங்க சுக்ரோ வேணும் திஃபா கூடிய ஃபோனால் மெதுங்க கேரிங்க போல போச்சு கூட குழு தெரியும் திஃபா கூடிய தி மெண்டேஸ் அண்ட் கேஸ் உஸ்பெகிஸ்தான் ஹாஃப் தெரியும் கொரிய திம்போல் ஃபெலிக்ஸ் அத்லாஃப் ஃபாத்தும் மெதுங்க கேரி ஒரு குழு தெரியும் தீஃப் எனக்கு கேஸ் ஃபெலிக்ஸ் ஜஸ்ஸாலி வீட்டினியா ஃபெலிக்ஸ் ஜஸ்ஸாலி பேக்கில் ஃபாத்தும் எனக்கு கேஸ் டீம் குழு தெரியும் வீட்டின் கூறியது ஃபெலிக்ஸ் அத்தியா பெனல்ட்டியாக கேரிவன் ஏரியத்தையா வண்ணனி ரொனால்டோ டி ஏரியா கேரி தீமோ பார் வஜ்ஜிய பெனல்ட்டி அத்தனை உஸ்பெகிஸ்தான் குளுத்திரிங்க அத்தா குடிய திஃபாக ஃபுனால் பல மெதுனா ஹோல் ஸ்கோர் மாட்டோம் போல் ஃபுரோலமாக சென்ஸ் கால் பாலும் போர்ச்சுகல் ஹாஃப் தெரியும் போர்ச்சுகல் குளுத்திரியும் போல் அத்லாஃபி பேக்கோட ஃபாத் தீம்போல் குரிய மெதுனா கேரிங் எனக்கு கேஸ் போர்ச்சுகல் குளுத்திரிக்க உஸ்பெகிஸ்தான் ஹாஃப் தெரியும் தங்களையும் எத்தனையும் போல் அத்லாம் மாட்டோம் குரிய மெதுனி வைக்க குரிய தீமோலையும் அரண் ஏரியா தெரியும் குளுத்திரியும் ரொனால்டோ ரொனால்டோ குரிய போன வாது கீப்பர் நட்டா ஏரியா கரி கோத வது வது உஸ்பெகிஸ்தான் குளுந்தரி திஃபா குடி குடு தங்குடி தண்டிய கேஸ் குடு தங்குடி ஜீல ஃபேங் அளவுண்ட ஹீவி மெதுனா கரி ஆகோத்த ஆஸ் பேர் வி உஸ்பெகிஸ்தான் குளுந்தரி திஃபா குடு வர ரீச் திம்மேஸ் வர ரங்களா ரொனால்டோ திபம் போலே வரப்பட குரிய ஆரா ரொனால்டோ ஹுரி ஆஃப் சைடு கமக நுதக்க பெனல்டி பாயிண்ட் ஒரு தங்குடி அரிமத்தீக ரொனால்டோ ஹுரி குரிய ஃபோன் வாங்க ஜி போல கீப்பர் வெஸ்ட் டைவ் கீப்பர் வெட்டுனி தெம்ஃபன் ஃபார் அட் கோல் கேரிங் ஏ போல் தண்டிக்கு நுஜே தண்டிக்கு ஜெயம் குறி குஷனோ போல் திஃபா குறி இத்துடத்து ஹமிட குழும் நிமுனி அது ஃபுர்த்தம் ஹாஃப்கு குழும் வெஸ் மீ நிமுனி நிமுங்க ஒரு ஃபுர்த்தமாக நிமுகேந்தி ஏறும் தின சிம்மக்கும் குடிகை மத்தி போர்ச்சுகல் ஏக் போர்ச்சுகல் ஜெய் தின்னல் தரே தினர் ஜாஃபனி ரொனால்டோ ஃபுர்த்தம் ஹாஃப்கு ஹேவ்வன மனத்திலே காது திரீஸ்வன் மத்திரே திம்மன தேவன தேவன ஜாஃபே தான் ஜாஃபனி நூனோ மெண்டேஸ் சத்தார் வன் மத்திரே அது தேவன ஃபேக்கிஸ் அனுன் பத்ம குழும குறி மிஹார் ரமேஸ் ஹவால் கொல்லா
1: ஆ தவுமென்ன தெங் தங்குள மீ ஃபோர் தங் தங்குள குடே தன்னவாத வேணே என்ன மெஸ் போ டீஸ் மேவனி டீம் நடு காமியாப் கொஃப ஏங்கம் மீ வகுத பாயிண்ட் டேபிள்கா ஹுரி கொத்த மீ வகுத்து ஹுரி கொத்த பேதாருகா மீ போர்ச்சுகீஸ் மீ மிஹாரு அதி வேகண்ட ஃபுர்த் மாஃப் நிமிக தியாரு அதி தின் பாயிண்ட் லிபி ஃபேம் வேமா குறி மெச்சுகா இவரும் மேக்கேகா மிஹாரு ஹத்தர் பாயிண்ட் லிபேன் தென் ஏறும் வாணுகத்துக்கு எம்மே குறியா உன்ன போர்ச்சுகல் தென் கொலம்பியா தென் ரேகே பை கொலம்பியா குளும் பை மாது மஹிந்தனும் ஹத்தே ஜஹார் இங்கே தோ அந்த ஹத்தே ஜஹார் கொலம்பியா கொங்கோ குழேன்னு ஏ கொலம்பியா கொங்கோ குழகன் மொழுவா பயக்க டேபிள் தென் ஏறும் ஃபுரிஹா பய கேண்ட் கத்தே மெச் ஃபுரிஹம் தான் கொம்பியா கஸ் ஏறும் இங்கேனு வாணுவா தோ எம் மிஹார் மிஹாஸ் அப்பேர் அவன்மென ஃபெனுகே மிதனே மீ கொலம்பியா தென் அவன்மே திவேஃபுனா ஹம்மே மிகுத்து மிகிணத்தனே மெச் மீ முபாரத் குழு சாலிஸ் ஃபஸ்ட் வன மெச் சாலிஸ் ஃபஸ்ட் வன மெச் குழுமா ஹமே ஆயர் அவன்மென்ன சத்தேக திரீஸ் ஹத்தர் மீ மெச் நுதா இங்கே தோ சத்தேக திரீஸ் ஹத்தர் நண்டு ஜஹாஃபேபே தென் ஏக தெரியா மிஹார் அவன்மென்ன மீ மீ திம் அண்டே திங் அண்டே கோலு லாஃபியா அம்மி அவன்மென்ன திரீஸ் ஹதக்க வெகிந்தான் இங்கே சத்தேக திரீஸ் ஹெல்லாண்ட வெகிந்தான் ஏ மொழி முபாரத பதாயிருக மீ முழு முபாரத்த பலாயிருக அவள்மென்ன சத்தேக திரீஸ் ஹெல்லாண்ட லிவிகிந்தான் மொழி முபாரத் இங்கே தென் அவள்மென்ன பேலாயிரோ ஃபுட்பால் ஃபுட்பாலாக வாஹக தக்காரு அவள்மென்ன மீ டீம் இங்கே தோ உஸ்பெகிஸ்தான அதி போர்ச்சுகீஸுகே மீ வாஹக தக்காதாருக அவள்மென் அவள்மென்ன மிஹாரு தெம் மீ பலாலிவினி ޕޯޗުގީޒ ޕޯޗުގީޒުން މީ ވަރަށް ދެން ހިފަސޭހަ ކަން ލިފަ ރީތި ގޮމެއް ގޮތުން މިހެން ވެ އެ ޔޫރޮޕީ އެމެރިކާ ބަރުގެ ގޮމެއް ކަމަވެސް ބައެއް މީހުން ކިޔާވުޅޭ ޒަމާނީ ތަހުޒީބު ކުލަރު މުޅި ގޮމުން ފެންނަން ދަނޭ ގޮތުގެ ޕޯޗުގީޒ މި ފާހަކުރެވެނެ އަދި އެ ގިތުރުން އަޅުމެންނަ ޢުޒްބަކިސްތާނ ބައިލާރުގެ ހަތޭ މީ އަދި އަވުވާނު ގަރުނުގެ އަރަބިން ޢިސްލާމީ ގޮމެއް ގޮތުގެ ބޭ ޢުޒްބަކިސްތާނަކީ ޭޝިޔާގެ މެތުރޭ ބާވަތަ ފިތި ބާރުވެފަ ގޮމެއް ގޮތުގެ މިފާހާކޮށްލެވެނ އެއީ ކޮޓަން އުފައްދައި އެކްސްޕޯޓް ކުރުމުގެ އަރާގެ ގޮމެ ނަތީޖާ ގޮތުން ގޮމުގެ ޢާބާދީތެރެން ޕްރޮފެޝަނަލްނާ ކިބާކުދިން ހިމެނޭ ގޮތަށް ކޮންމެ އަހަރަކުވެސް އެ މިލިއަން މީހުން ކޮޓަން ޢިންޑަސްޓްރީގެ މަސައި ކުރުމަކީ ކޮންމެހެން ކުރަންޖެހޭ ކަމެއް ގޮތުގައި ފާހާކޮށްމެނެ ސަރުކާރު މެތުރޭ ޭޝިޔާގެ އެންމެ ގިނަ ಕರೆಂಟ್ ಉಫದ್ದಾ ಗೊಮ್ಮಕ್ಕೆ ಉಜ್ಬಕಿಸ್ತಾನ ದೇವನ ಬ್ರಹಂಗುರಾಮ ಜರ್ಮನ ನಾಜೀರ್ನ ಅಧಿಕೊಳ್ಳ ನೋಕೆ ಉಜ್ಬಕಿಸ್ತಾನ ದ್ವಿಸತಾರು ಮೀ ಉಜ್ಬಕಿಸ್ತಾನ ದ್ವಿಸತಾರು ಫಹು ರಷ್ಯಾ ಎದ್ದರುನ್ ಸಲಾಮ್ ಬೇ ಗೊಮ್ಮಗ ನಮ್ಮು ವಿಸ್ ದೇಹ ಕೊದ್ದೆ ಫದ ಮಿನಿಮಮ್ ಬಿಮಕ ವೇನಾರ್ಸ್ ಎನ್ನೋದಿ ಎವ್ವನಾರು ಅದೇ ಅವಳಮೆನ್ನ ತಿಬೆ ಫುಣ್ಣ ಮೀ ವಾಹತ ಧನ್ಯವಾದ ಅರ್ಮಿಯದಗೆ ಮೀ ಮೆಚ್ ಕೊಳೆ ಮುಂದ ತನಕಿ ಅವಳಮ ಕೊಳೆ ಧನ್ಯವಾದ ಹ್ಯೂಸ್ಟನ್ ಸ್ಟೇಡಿಯಂ ಹೆಸ್ ಹ್ಯಾಂಗ್ ಹೆಸ ಹ್ಯಾಂಗ್ ಹದ್ಯ ದಿಹಾಸ್ ದಿಸತವಿ ಮೀ ಹಂಗೆ ಆಬಾದಿಯ ಗೊತ್ತು ಫಾಹಕೊಲ್ಲೆ ಅದೇ ಪಾಕ್ ಮೀರೆಗೆ ಮೀ ಮೆಚುಗ ಮೀ ಕ್ರಿಸ್ಟಿಯಾನ ರೊನಾಲ್ಡೋ ಮೇವಣಿ ದೇಲಂಡು ಕಾಮ್ಯಾಮ್ ಕೊದ್ದಿ ಪೋರ್ಚುಗೀಸ್ ಅಣೆ ಇತರ ದಂಡೆಗೆ ಹೆಮ್ಮೆ ಕಾಮ್ ಕೊದ್ದಿ ಈಗ ಮಿಹಾರ ಮೇವಣಿ ಮುಳಿ ನಿಂಜುಮ್ದ ಥಿಂಗ್ ಲಂಡು ಕಾಮ್ಯಾಬ್ ಕೊದ್ದೀಪ ಅವಳಮೆನ್ನ ದೆಂಗ್ ಕುರಿಯಂ ಹುರಿ ಮೆತ್ತಕ ಬ್ಯಾಲ್ದಾರುಗ ತಿಬೇ ಫುಣ್ಣ ಹಮೆ ದೆಂಗಿಣಿಸ್ತೇನ ಮೆಚಕಿ ಇಂಗ್ಲೆಂಡ ಗಾನ ಬದಲು ಕುರಾ ಮೆಚ್ ಏಯ್ ಮಿರೆ ಎಕಜ್ಜಿಹಾರು ಅವಳಮೆ ತಿಬೇ ಫುಣ್ಣ ಹಮೆ ಗಿಣಿಸ್ತೇನ ಇಂಗ್ಲೆಂಡ ಗಾನ ಬದಲು ಕುರಾ ಮೆಚ್ ದೆಂಗ್ ಮಿರೆ ಅಣೆ ಹತ್ರಜ್ಜಿಹಾರು ಎಬೆ ಪೆನಮ ಕ್ರೊಯೇಷಿಯಾ ಬದಲು ಕುರಾ ಮೆಚ್ ದೆಂಗ್ ಮಿ ಗ್ರೂಪ್ಗೆ ಮಿಹಾರ್ ಮಿಕುಳಂದ ಗ್ರೂಪ್ಗೆ ಮೆಚ್ ದೆಂಗ್ ಮತಿ ಹೆಂದನು ಹತ್ತಜ್ಜಿಹಾರು ಏ ಕೊಲಂಬಿಯಾ ಕೊಂಗೊ ದೆಂಗ್ ಇಂಗ್ಲೆಂಡ್ ಗಾನ ಅದಿ ಪೆನಮ ಕ್ರೊಯೇಷಿಯಾ ಮೀ ಎ ಗ್ರೂಪ್ ಹೆಂಗೆ ತೊ ಹೆಂ ವಿಮ ಜೈ ಜೈಗೆ ಎ ಗ್ರೂಪ್ಗೆ ಮೆಚ್ ಕುಳಂಬಿದಾನ ಮಿಯಾ ಹೆಸಾಬ್ ಅವಳಮೆ ಅವಳಮೆಂಗೆ ಮಿ ಟಿ ವಿ ಮೋಡಿ ಸುಂಕುರಿಯ ಗೆಂದ ಅವಳಮೆಂಗೆ ಮೀ ಪ್ರೀಶೋ ತಿಬೆ
2: ಪೋಚಕಲ್ ಮೇತಿ ಅಂದ್ರೆ ಮಿನ ಥಿಯ ಅಕಿಗ ಫಾಗಿಗೆ ಮಿದಣಿ ವರ್ಲ್ಡ್ ಕಪ್ ಫುಟ್ಬಾಲ್ ಮುಬಾರಾತುಗ ಪೋಚಕಲ್ ದು ಕುಳ್ನು ತಿರೀಸ್ ಹೆಮ್ಮೆಚ್ಗೆ ತೆರೆ ಫುರ್ತಮ ಹಾಫ್ಗ ತಿನ್ ನಡು ಕಾಮಯಾಬ್ ಕೊರಿ ಫುರ್ತಮ ಫಾರ ಬಗ್ಗೆ ಮಿದಿ ಮೋಹನ್ ಮೀ ಫುರ್ತಮ ಹಾಫ್ಗೆ ಕುಳುಮ ಬಯಾಲ್ಯಾರ್ಗ ಅಳ್ಮಣ್ಣ ಹಮ ಪೋಚಕಲ್ಗೆ ಫರಾತು ಹಮ ಬರ ಬರುಗದ ಎಟೇಕಿಂಗ್ ಕುಳುಮೆ ಫೆನಗಿಂದಿ ಎ ಟೀಮ್ಗೆ ಕುರಿಯ ಕುಳೆ ಕೊಮ್ಮೆ ಕುಳಿತರೆ ಫರಾತು ಸಮ ಹುಣರ್ ಫೆನಗಿಂದಿ ಹಾಸಕ ರೊನಾಲ್ಡೋಗೆ ಮೀ ಲಡು ಕಿನ ತಬಾಕ್
3: ಮೀ ಲಡು ನನಗೆ ತುಂಬ ಮುಂದಕ್ಕೂ ಬೋಳೇಕೆ ಮಿ ಜಹಾಲ ಮಿಂದಿ ಮೀ ಪಾರಕ ಮಿಹಿ ಪುಣಿ ಎಬ್ಬೆ ಫುಳ್ಣ ಹಿ ಫುಳ ದಾನೆ ಕೀನೆತ್ತೋ ಉಂದಕ್ಕೂ ಅಣಿ ಎ ಎತ್ತ ಕುರಿಮಚ್ಚ ಗ್ಯಾಸ್ ಬೌನ್ಸ್ ಫೈರೆಣ್ಣು ಅಂತ ಸೋಮ ಎ ಟೆಕ್ನಿಕಕ್ಕೆ ಏಹ ಫಸೇಹ ಕವೆಣ್ಣು ಕೊಮ್ಮೆ ಎಬ್ಬೆ ಫುಳ ಎಬ್ಬೆ ಸಮಿಲ್ಲಿ ಎಬ್ಬೆ ಸ್ಮೀತಿ ಮಸಕ್ಕೆ ಕೊಲ್ಲೀಮ ಇಂಗಿಲವಾಣಿ ಹುರು ಉಂದಗೂ ಕ ಜಹಾಲ ಹೆಣ್ಣು ಎಸ್ ರೊನಾಲ್ಡೋ ಮಿ ಜಹಾಲ ಮಿಂದಿ ವರ ಫಸೇಹಕ್ಕೋ ವರ ರಂಗಳ ಫಯ ಗರ್ವಾಲ ಫೆಂತ ಫೆನಿಗೆ ಮಿದಿಯೇ ವರ ಮೊಳಗೋಲಿಕ್ಕೆ ಅಲ್ಗೊಂದನ್ನು ಅನಿ ಹಮ
2: ಸಭಾ ಮೀ ಗೋಲ್ ಹಾಸಕ ರೊನಾಲ್ಡೋ ರಂಗಳು ತಣಂಗ್ ಎರು
4: ಮೀ ಹಮ ವರ ರಂಗಳು ಹಮ ವಗುತ್ತು ಆ ಗೋಲ್ ಎಂಗ್ ಹಗೀಗತುಗ ಎ ಪ್ರೆಷರ್ ಮೀ ವರ ಬೊಡ ಕಿಂಡಿಗೆನ್ ದಿಯ ಫುರತಮ ಗೋಲ್ ಫಹು ಹಮ
2: ಸತಾರವನ ಮೀಟ್ ತೆರೆಗ ಮೀ ಪೋಚಕಲ್ ದು ಮೀ ಕಾಮ್ಯಾಬ್ ಕೊರಿ ದೇವಣ ದಾಂಡು ಹೆಣ
4: ಕೊಮ್ಮೆಸ್ ವರಕ ಮೀ ಹೈಡ್ರೇಷನ್ ಬ್ರೇಕಪ್ ಫಹು ಒಳಗೊಂಡು ಮೆಣ್ಣ ಫೆನುನಿ ಉಜ್ಬಕಿಸ್ತಾನ್ ತಂಕೊಳ್ಳೆ ಜಸ್ಸಾಗೆ ಮೆದುತೆರೆ ಕೊಪ್ಪಾಲೆ ಅಂಕೊಳ್ಳುನು ತಂಗ್ ಹೇಗೆ ನತೀಜಾಗ ಗೊತ್ತು ಹಗೀಗತುಗ ಮೀ ಏಹಾ ಬೊಡ ಸ್ಪೇಸ್ ಲಿಬುಮಕಿ ಪೋರ್ಚುಗಲ್ಗೆ ಮಿಯೋ ಮೀ ವರ್ಗದ ಕುಳುಂತೆರಿನ್ನ ಸ್ಪೀಡಿ ನೂನಿ ಕ್ರಿಯೇಟಿವ್ ಕುಳುಂತೆರಿನ್ನ ಬ್ರೂನೋಗೆ ವರ ರೀತಿ ಪಾಹೆ ಪೆನೆಟ್ರೇಟ್ ಪಾಹಕೆ ತುರು ಪಾಹಕು ಹಮ ವರ ಬಲಾಲ ಹಮ ಜಿಹಿಲಾಫ ಹಮ ಕಣ ದುರು ಕಣ ಪ್ಲೇಸ್ ಕೊಲ್ಲಿತಂ ಫೆಣಿಗೆ ಮಿ ಗೋಲಪ್ಪಹು ರೊನಾಲ್ಡೋಗೆ ಮೂನು ಮತಿಂಗ್ ಹಮ ಹಿಂಗ್ ಹಮ ಜೆಹುಂ ಏನಗೆ ಪ್ರೆಷ್ಯ ಕೆಣ್ಣು ತಮ್ ಫೆಣಿಗೆಂದಿಯ
2: ಅದು ಮೀ ಅಂಕೀಗ ಹಮ ಫಾಹಕುದಂಜೆ ಮಿರಿಯಗೆ ಮೀ ಎಟೇಕುತ ಮೀ ಹಾಸಕ ಬಿಲ್ಡಪ್ ಕುರುಮ ಅದು ಎಟೇಕುತೋಗ ಮೀ ಪೋಷಕರಿಗೆ ಕುಳಂತರಿಂಗ್ ಕುರಿಯ ಕುಳಿಯ ಕುಳಂತರಿಂಗ್ ಬ್ಯಾವ್ರಿಮು ಮೋಹನ್ ಕೇಂತ ಕುರಿಯರೇ ಆಳ ಬದಾದರು ಮಿರೇ ಮಾ ಬಡ ಬೆಸ್ ತಫಾತ್ಕೋ ಫೆಣ್ಣನಿತು
3: ವರ ಬಡ ತಫಾತ್ಕೋ ಮಿ ಫೆಣ್ಣ ನಿಂಗೆ ತೋ ಫುರ್ತಂ ಕಮಕಿ ಏಹಾ ಕುರಿ ಕೊಳಗ ಲಂಡೆ ಕುರಿರೆ ಸಮ ಕುರಿ ಕೊಳಗ ಲಂಡೆಗೆ ಹೆಣ್ಣು ವೆಸ್ ಮಿರೆಗೆ ಕುಳುಮುಖ ಹುರಿ ತಫಾತಕಿ ಕುರಿರೆ ಬೋಳ ಗಿನೈರು ಹಿಫಾಟ್ ಟ್ಯಾಂಕ್ ಕುಳುಂ ಕಮುಖ ವಿ ನಮ ಎಸ್ ಎಟೆ ಕುರುಮುಗ ಏಹಾ ಫುರಿ ಹಮಕೊ ಹೆಣ್ಣು ದಿಯ ನುಣಿ ಕುರಿಯಗೆ ಕುಳೆ ಬೋಳತ ಕುಳುಮುಗ ತಂಕೊಳೆ ದಕ್ಕೊ ದಿಯದ್ದು ಹೆಗ್ ಗೊತ್ತುಗೋ ಫಾಕೊರಣಿ ಏ ಆ ಹಿಲಾಫ ಮಿರೆ ಅಳ್ಗೊಂಡು ಹೆಣ್ಣು ಮಿ ಫೆಣಿಗೆ ಮಿದನಿ ಕುರಿಯ ಕುಳೆ ಬೋಳತ ತಂಕೊಳೆ ಅವಸ್ವೆಫ ಗೋಲಾ ದಿಮಾಲ ಕುಳೆ ಬೋಳತ ಗಿನಕಂ ಫಾಹ ಕೊಲ್ಲೆಂಜೆ ಹೆಂಗೆ ತೋ දැන් මේ තිම්වන ගෝල් ග අලගොන්ට බොඩ ගබුල් කරවෙනී හම කීපරුවෙස් අදි ඔස්බකිස්තානුගේ හම ගින කුළුන්තෙරින් වෙස් ගබුල් කොගෙත්තිබි රොනාල්ඩෝ දෙවන ගෝලාත්මාකර රොනාල්ඩෝ ජහනකමක්කම එහෙම්ගෙන් මේ නූනොවන්ඩෙස් ජෙහිරුවෙස් කීපර හැරකෑන් නුකර විහෘතම් ෆෙඩුණි වර ගයා කෑරිම් වැම් බෝලේ බාරු ස්පීඩ් නොමයි සම කීපර ෆෙනිගෙන් දිය බෝලය එක එහා කෑරිම් වනුන් එයි
4: අනක කෝචු මේ ගෙන් හම ෆාහගවිගෙන් දිය රොනාල්ඩෝගේ හම ලීඩර්ශිප් හම මෙන්ඩේස් ලබ්බා ජෙහුවී හම අනෙන් හෙම් බුණානම අමිල්ල එදුමුගේ වාහක දක්කා නම රොනාල්ඩෝ මීති නුජහම් වී එබ්බෙස් රීසන් එන්නේ
3: සබාරහම වර රඟළු වාහකෙන් ගෙතොත් තිපාකුරේ එහා කෑරිම් ගෝදු කුරිමතින් දෙත්තෝ ඒරියා රොගුමතින් කහල ගොතක ලිබුම් බෝලයෙන් හම රොනාල්ඩෝගේ බාරු ස්පීඩුගේ ජැහැගෙන් වෙ සමයි එතර වානවරුග එච්චකේ පුුණ්‍ය ස්කෝහ කනවාන එහෙන් නොමයි සෙහෙන් කුළුන් තෙරනේ ෆුරුසොත්තීගේ ටීම ෆෑදාය කුලේත මිරේ කොම්මස් වරක කොම්මස් මේ ෆෙනිගෙන් මිදියේ හම ගෑමස් මේ දෙවන ගෝදු
2: සබා කියනත මිහාර මේ ගේම්ග අද ඉතුරන් එබෙත්තෝ මේ ඔස්බකිස්තාන දෙන් කුරබේන කම පොටමාෆ් කරමි නතිය බාල
4: මේග හම ෆෙනිගෙන් දිය හම අවහ ගෝලු අවමා එක්කොන් හම මේ වරබ්බොඩ ඩිස්ඕගනයිස් වෙගෙන් දියතම් ෆෙනුනු අලගොඩු මෙන්නන් හම මේ අමුදුන් අනේ හයිඩ්‍රේෂන් බ්‍රේක් අප් ෆහු මේ අලගොඩු මෙන්න ෆුරතම මෙචු ෆෙරිගෙන් ලිබුණු ෆුරසත එහෙන් නමෙස් මේ තංකොලේ බාරුවුමුගේ සවබුන් එම්මෙ රඟල ෆෑනු ෆෝරා දියේ දැන් අලගොඩු බුණානි හම මේ මෙචුග මිහාරු මීන් ස්කෝයම් එච්ච බුණාකම් වඤ්ඥාම හම වරන් උඳගූවානේ අධිවෙස් පෝචුගල් නිකුන්නානේ ඉතුරු බාහිකයකි මිරේගේ මි ස්කෝ මාජින් ඉතුරු කුරා රෙයි කොම්මෙ ගොතෙක් වියස් ඉතුරන් එමිහුන්ගේ කොම්පිඩන්ස් බූස්ට් කුරම නූනියාමු ටීමුගේ අනේ කොම්පිඩෙන්න්සක් කුළුන් තෙරින්ගේ ගුළු මහගේ ගතුග අධිවෙස් ඉතුර ගෝල් ජෙහේ තො මසේ කුරාන මී බ්‍රුණෝය මේ මෙචු ෆෙරිගෙන් දෙවන මිනටුග ලිවිගෙන් දිය චාන්ස් දැන් ටීමගේ ගොතුග හම සයි දොළගොඩු පාහ කොල්ලන් මේ පුරතම මෙචා හිලාහ වරන් අවස් බෝල සර්කිලේට කුරාලේ සර්කිලේට මිබුණි පෑදරුගන් උබාබා බෝල අවහ පාස්කුරුන් මිඩ්ෆිල් තෙරෙන් වර රඟලත්තින් මිඩ්ෆිල්ඩරුන් හාසකොන් බ්‍රුණෝ විටින් හා මි තිංකුළුන් තෙරින් අදි ඒගේ ඉතුරුන් හම මේ දෙ ෆුල්බෙක් වර බොඩන් හයිකොන් කොප්පාලයාගෙන් හස්සකොන් මෙන්ඩේස් ජෞකන්සල මි දෙකුළුන් තෙරින් දෙෙස් වරන් හයිකොන් මේ කුලෙන් හෙදී මහගිගතුග උස්බකිස්ථාන ගේම් වර බොඩන් උඳගූ වෙගෙන්දිය.
2: අලේ මෙමෙචිකේ දෙවන හාෆ්ගේ අදේ සම ඉතුරු වාගතන් එබොර එන මෙසන්ති බේපුනායක් කුලිය දානි ස්තිහාරුගේ කුඩවොත් කොට පෝ.
5: PSM's coverage of FIFA World Cup 2026. Main sponsor, Maldives Post Limited. Co-sponsor, Allied Insurance in partnership with STO and Maldives Ports Limited. Banking partner, Bank of Maldives. Coverage partner, Villa College, Island Perfumes, MTCC, Proxy Home, EZAP, Stelco and Note.
6: මසකතුගේ ගොතුන් රශුග ගස්සින්දම් හුට්ටස් කණ්ඩුග මස්බානම් හුට්ටස් නොවිතාක ගේග ඔන්ලයින් ව්‍යපාරි කුරියස් දිමාවා දතිතකං හල්ලකි ඊටුකුරි බේනුම් හුරිහා සාමානෙ ඔන්ලයින්කො ගණලුම ඊටුකුරි හියාර් කුරපා.